தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடுகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடுகிடு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததலு தத்திமி ததிமி தஜ்ஜனு தக்கிட தரித தனத தனுத திமித்த தங்கிடு தக்கம்

0: காரே காரே
1: கரபடஜி
0: காரே காரே
1: ஏ சூர பதலா
0: ஓ காரே காரே
1: ஏ அம்மக்க பட்டா
0: காரே காரே
1: ஏ சூர கிதரஜி ஏ சூர என்னாயா இது